சதுர்தானி தானி தொந்தானி தழல் தோன்றா சதுர்தானி தானி தொந்தானி தழல் தோன்றா சதுர்தானி தானி தொந்தானி தழல் தோன்றா தோன்றா தோன்றா சதுர்தானி தானி தொந்தானி தழல் தோன்றா தானி தானி தாகிருதி தர்ம திருதாங் தாகிருதி தேம் தர்ணா தாகிருதி தர்ம திருதாங் தாகிருதி தேம் தர்ணா தாகிருதி தர்ம திருதாங் தாகிருதி தேம் தர்ணா சத்ருதானி தானி தோம் தானி தாலல் தோம் தர்ணா சத்ருதானி தானி தோம் தானி தாலல் தோம் தர்ணா தக தக தக தக ஜலிகடு ஜலிகடு தக ஜலிகடு தக திராம் கிட்டா கிட்ட தக தக தக ஜலிகடு தக தும கிட்ட தக தக ஜலிகடு தா தர்ணா தர்ணா தர்ணா சத்ருதானி தானி தோம் தானி தாலல் தோம் தர்ணா தானி தானி தோம் தானி தாலல் தோம் தர்ணா தத்ருதானி தானி தும் தானி தாலல் தோம் தர்ணா சங்கீத் புஜங் பிரியா சந்த் ஜாகிரதங் நாகிரதங் பாகிரதங் பாஜே காகிரதங் காஜி மகா காஜ காஜே தாகிரதங் தீரம் துக்கங் கலாக்கங் தாகிரதங் காத்தி கட்டாரி கடாக்கங் திர்ணா திர்ணா திர்ணா.